மரியாத் மரியாதையா இண்டை மரேன் சுமலிங்கேர்ப சிப்பிட்டே குறிஞ்சா எங்கச்ச பக்கல் மத்தம்ப செய் மச்ச கொல்லா உண்டை மரேமா அப்துல்லாய் கட்டி சிமேர் அக்கி சிமேர் சிமேர் பரஜாவு மஜாவுகர் லட்டி ஜவு மஜாவுகர் தஞ்சாவு மஜாவுகர் பாமா பாம் சம்பலா உங்கிலம்பாங்க